அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மின்னல் மாதிரி ஒரு நொடிதான் வரும். அந்த நொடிதான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். எப்பவும் சொல்றதுதான், வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. சில நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நாட்கள் நம்மளுடைய பொறுமையை சோதிக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா, எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஒரு வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கறதுக்காக எல்லா கதவுகளுமே மூடாது. சில சமயம் நாம தேடக்கூடிய வாய்ப்பு வராது, ஆனா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம தான் உருவாக்கிக்கணும். சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஒரு பர்ஃபெக்டான டேயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, இந்த நாள் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை தரக்கூடிய நாளாக இருக்கும், அது எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த பாசிட்டிவான தாட்டோடு இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் கேளுங்க. அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துகளையும் தொடர்ந்தும் இன்றைய நிகழ்ச்சியை நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. 07 0 2 8 3 8 5 4 0. திவர்ஷன் தன்னுடைய 21ஆவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கழுதாவளையிலிருந்து ஸ்ரீதேவி தன்னுடைய வாழ்த்துக்களை தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்காங்க. திவர்ஷன அக்கா சுஜானிகா, அம்மம்மா லக்ஷ்மி, அப்பம்மா சோமா, கேமா, மாமாமார் மற்றும் ஏனைய உறவுகள் எல்லோருமே வாழ்த்தி இருக்காங்க. அதே நேரத்தில் ரேணு மச்சாளுக்கும் இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்திருக்காங்க.

0: நவீன சரஸ்வதி சபதம் திரைப்பட பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பண்டாரவலையைச் சேர்ந்த திருச்செல்வம் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. மனைவி மேனகை, பிள்ளைகளான சிந்துஜா, சசிகரன், ஷர்மிளா, யுகேஷன், மருமகன் புளேந்திரன், பேரப்பிள்ளைகளான யகஷ்கா, லோஷிதா, சித்தா சீராலன், சித்தி சாந்தி, காளியம்மா, மாமி மனோன்மணி, சாலாட்சி, மச்சான் ஜோதிலிங்கம், சிவகுமார், கேசவன், சுரேஷ், தங்கைமாரான சுந்தரி, புனிதா, மாலதி, தீபா, விஜயகுமாரி, நேசமலர், அண்ணா மகாலிங்கம், தம்பி நளநந்தகுமார், அன்னி சந்திரா, ரேவதி, கலைச்செல்வி எல்லோருமே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளவத்தை சேர்ந்த கிஷாலினிக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க அம்மா கவிதா, அப்பா கணேஷ், தம்பி டிலக்ஷன் மற்றும் எல்லா உறவினர்களுமே. பத்தன செல்வி என்று தன்னுடைய கிளாஸ் டீச்சர் பிரியங்கா ஏஞ்சல் டீச்சர் 28th பர்த்டே கொண்டாடுறாங்களாம். எல்லா மாணவர்கள் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. கிளிநொச்சியை சேர்ந்த சுஜா, ஆசிரியரான டினோஜா அவர்களுக்கு இனிமையான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திகனையை சேர்ந்த ஆசிரியர் குலேந்திரகுமார், அதே நேரத்தில் ஆசிரியையான ஹர்ஷினி செவ்வந்தி இருவருக்குமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க சந்திரகலா. தொடர்ந்தும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேளுங்க. நேரம் 6:46.
1: பிள்ளைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு சேமிப்பதற்கும் நலமாக இருப்பதற்கும் BOC ரன் கால்குலஸ் ஸ்மார்ட் சிறுவர் சேமிப்பு கணக்கு.
2: எங்க எங்கட சின்னங்கள்?
3: சின்னங்கள் இப்ப செய்யறதெல்லாம் பெரிய வேலைகள். அவ இன்னைக்கு விண்டோஸ் மேல டாய்ஸ் வச்சு அதுல வர ஷேடோல அழகான டிராயிங் ஒண்ணு கேறி இருக்கா.
2: அவ அப்பா மாதிரியே கெட்டிக்காரி.
3: அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு நன்க்ரோ பாலும் கொடுக்கிறேன் தானே. நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் ஒலிகோசக்கரைட் மற்றும் மூன்று தொடக்கம் 5 இடைப்பட்ட பிள்ளைகளின் சாதாரண வளர்ச்சிக்கு உதவிடும் அத்தியாவசிய போஷணை பதார்த்தத்துடன் அறிவியல் பூர்வமாக தயாரிக்கப்பட்ட நன்க்ரோ 4 HMO நாளைய நாளுக்கான இன்றைய போஷாக் விலை ரூபாய் 2900.

0: 10บาทถูกกว่า5บาทถูกกว่า B7 5บาท
1: ก็บีบให้มาใช้B20 กันเยอะๆนะฮะเดี๋ยวพักกันก่อนสักครู่ครับเดี๋ยวกลับมาคุยกันต่อครับ
2: 100.5 คืบหน้าข่าว News Update ช่วงเจาะลึกประเด็นร้อน
3: สี่จุดแปดวินาทีที่ใช้หอมแก้มคนข้าง
4: ๆ 4.8 นาทีที่คอหาคนที่คิดถึง
5: คิดถึงนะคะ
3: 4.8 ชั่วโมงที่ขับรถกลับไปกอดคนที่เรารัก
4: 4.8 ปีที่ได้เติมพลังจากเขาม
3: ีคนอยู่ข้างๆเวลาไหนก็มีความสุขตลอด48ปีปตท.พร้อมอยู่เคียงข้างคนไทยเป็นพลังงานที่มั่นคงเพื่ออนาคตที่ยั่งยืนของเราปตท.แข็งแรงร่วมกับสังคมไทยและเติบโตในระดับโลกอย่างยั่งยืน
6: แก้ปัญหาทุกจุดหยุดทุกอาการปวด
7: โอ้ย
6: สุกายะยานวดคลายเส้นกลิ่นกาสลองตำรับวัดโพช่วยคุณได้เมื่อคุณซื้อสุกายะยานวดคลายเส้นกลิ่นกาสลองขนาด12 ml 8ขวดแถมฟรียานวดคลายเส้นกลิ่นกาสลองขนาด3 ml 6ขวดทันทีในราคา999บาทโทร02-114-3990จัดส่งฟรีทั่วประเทศสะดวกซื้อสนุกช็อปที่ช็อปมาเนีย
2: 100.5 คืบหน้าข่าว News Updateช่วงเจาะลึกประเด็นร้อนสนับสนุนโดยกรุงเทพประกันภัยแคร์คุณทุกย่างก้าว
1: 8:32 นาทีครับคุยกันต่อครับคุณเอกพรครับ
0: ครับ
1: วันนี้มีประชุมครม.ตามปกตินะฮะแล้วก็ทราบว่าวาระการแต่งตั้งปลัดอุตสาหกรรมน่าจะเข้ารอบนี้แล้วหลังจากที่ล่วงเลยเวลาทำให้กระทรวงอุตสาหกรรมก็ขาดผู้ที่จะทำหน้าที่เป็นปลัดกระทรวงไปก็วันนี้วันที่6ก็เราขาดไป6วันแล้ว
0: ครับ
1: นะ
0: ก่อนหน้าที่มีข่าวว่าอดีตปลัดกระทรวงอุตสาหกรรมก่อนหน้านั้นลือกันว่าจะโยกข้ามไปเป็นปลัดพลังงานแต่สุดท้ายอดีตทางปลัดกระทรวงอุตสาหกรรมก็บางคนก็ใช้คำว่าเข้ากรุนะไปดำรงตำแหน่งที่ปรึกษานายกก็เลยต้องหาปลัดอุตสาหกรรมคนใหม
1: ่ก็วันนี้ตัวเต็งน่าจะเป็นชื่อที่เขาคาดกันอยู่แล้วใช่ไหม
0: ครับ
1: ผมเห็นชื่ออยู่แวบๆอยู่นะฮะที่วันนี้น่าจะเข้าสู่การพิจารณาครม.
0: ครับก็ตามชื่อก็คือคุณภาสกรชัยรัตน์นะครับคุณภาสกรชัยรัตน์อันนี้ตามกระแสข่าวนะ
1: ครับ
0: ว่าอาจจะมีแนวโน้มว่าเป็นชื่อนี้ซึ่งตามรายงานข่าวบอกค่อนข้างนิ่งด้วยอายุราชการที่เหลือประมาณ 4-5 ปีและเคยดำรงตำแหน่งผู้อำนวยการศูนย์ส่งเสริมอุตสาหกรรมภาค8ที่สุพรรณบุรีก็ใกล้ชิดคุณทวราวุฒิ
1: อ๋อเคยอยู่สุพรรณ
0: สุพรรณภารกิจสำคัญก็คือเข้ามาผลักดันเร่งแก้ไขพรบ.โรงงานอุตสาหกรรมจัดทำพรบ.จัดการกากอุตสาหกรรมเพื่อให้สอดคล้องกับธุรกิจในปัจจุบัน
1: ครับไอ้คนนี้มีเรื่องหนึ่งก็คือข่าวที่บอกว่าห้องแลบในรัสเซียนี
0: ่
1: มันเกิดเหตุที่ทำให้ไอ้เชื้อกาฬโรคปอดใช่ไหมกาฬโรคปอดเนี่ยมันหลุดออกมาแล้วก็เจ้าหน้าที่ในห้องแลบดังกล่าวเสียชีวิตแล้ว1แล้วก็200คนก็ถูกกักตัวอยู่รัสเซียมีรายงานข่าวอันนี้ทางการรัสเซียโดยสำนักข่าวทางการก็เป็นคนรายงานนะว่ารัสเซียก็ยกระดับคุมโรคสั่งปิดโรงพยาบาลกักตัวผู้ป่วยทางสหรัฐก็จับตาใกล้ชิดส่วนของเราเนี่ยนายแพทย์บนเทียนเมื่อวานนี้นายแพทย์บนเทียนคณาสวัสดิ์อธิบดีกรมควบคุมโรคก็บอกว่าติดตามรายงานจากต่างประเทศกรณีหญิงอายุ28ปีปฏิบัติงานที่ Erkus Anti-Plaque Research Institute แคว้นเออร์คุสสหพันธรัฐรัสเซียป่วยด้วยโรคปอดอักเสบรุนแรงไม่ทราบสาเหตุและเสียชีวิตหลังเข้ารับการรักษาเมื่อ29กันยายน69โดยมีผู้สัมผัสอย่างน้อย197คนอยู่ระหว่างการติดตามอาการของเจ้าหน้าที่สาธารณสุขท้องถิ่นเบื้องต้นยังไม่พบอาการป่วยในกลุ่มผู้สัมผัสขณะเดียวกันยังไม่มีหลักฐานยืนยันทางห้องปฏิบัติการว่าเป็นการเสียชีวิตจากเชื้อกาฬโรคและยังไม่มีหลักฐานการแพร่เชื้อหรือการเกิดการแพร่เชื้อจากคนสู่คนแต่อย่างใดแม้เหตุการณ์ดังกล่าวยังจัดเป็นเหตุการณ์สงสัยแต่กรมควบคุมโรคไม่นิ่งนอนใจมอบหมายกองระบาดวิทยาในฐานะจุดประสานงานกฎอนามัยระหว่างประเทศตรวจสอบและติดตามข้อมูลเพิ่มเติมกับองค์การอนามัยโลกโดยตรง
0: ครับผมสรุปอย่างนี้นะฮะก็คือเอาสิ่งที่เป็นข้อเท็จจริงก่อนคนที่ตายเนี่ยที่เอามุมที่น่ากลัวนะเขาเป็นเจ้าหน้าที่แล็บทำงานในสถาบันวิจัยกาฬโรคแล้วก็ตายจากปอดอักเสบรุนแรงนี่คือข้อเท็จจริงที่เกิดขึ้นนะครับและข้อเท็จจริงอีกอย่างก็คือมีการเฝ้าระวังคน200คนที่ใกล้ชิดกับเจ้าหน้าที่คนนี้ไม่ว่าจะเป็นคนทางบ้านเพื่อนหรือแม้กระทั่งที่แล็บที่ห้องทำงานแต่ทีเนี้ยข้อเท็จจริงผ่านไปแล้วมาที่ข่าวลือไอ้ที่ลือเนี่ยมันก็ลือกันว่าที่ติดเชื้อเพราะว่าไปทำหลอดทดลองเชื้อแตกในห้องแล็บมันก็ยังไม่จริงยังไม่ใช่ไม่จริงไม่ยังไม่ได้รับการยืนยันเพราะนี่รายงานจากสื่อท้องถิ่นยังไม่มีสื่อหลักแล้วมันก็ลือกันว่าและไอ้เชื้อที่ติดเนี่ยอาจจะเป็นเชื้อกาฬโรคอะไรนะYersinia pestis ถ้าผมอ่านผิดผมขออภัยนะซึ่งไอ้เจ้าเชื้อเนี่ย Yersinia pestis เนี่ยนะครับมันก็เป็นเชื้อที่เกี่ยวข้องกับกาฬโรคนะเป็นแบคทีเรียย้ำว่าเป็นแบคทีเรียนะที่ทำให้เกิดกาฬโรคดังนั้นเนี่ยที่บอกว่าติดเชื้อแบคทีเรียที่เป็นกาฬโรคปอดและมีการแพร่ระบาดยังไม่จริงแต่ตายจากปอดอักเสบรุนแรงจากการติดเชื้อแบคทีเรียจริงซึ่งถ้าเกิดติดเชื้อแบคทีเรียเนี่ยมันก็หลายคนต้องยอมรับว่าพอฟังข่าวพวกนี้มันจะหลอนจากโควิด19แต่ต้องบอกก่อนว่าโควิดเป็นไวรัส
1: อันนั้นก็ลือมาจากว่ามาจากห้องแล็บเหมือนกันนะ
0: ใช่ครับแต่โควิดเนี่ยเป็นไวรัสแต่ว่าเจ้าการถ้าเป็นตามนี้นะการละโลกเน
1: ี่
0: ย
1: เพล็กนี่มันมาจากแบคทีเรียใช่
0: ใช่ครับดังนั้นเนี่ยถ้าเกิดตรวจแล้วพบว่ามันเป็นการละโลกจริงเนี่ยการรักษาก็จะคนละแบบมันก็จะใช้ยาปฏิชีวนะในการจัดการนะครับแล้วก็ไอ้จากข่าวเนี่ยนอกจากความตื่นตระหนกตกใจอะไรอันนั้นก็นานหนึ่งนะคุณไพศาลแต่ว่ามันเริ่มมีคนพูดถึงเรื่องแบบทฤษฎีสมคบคิดใหม่อีกแล
1: ้
0: วเว้ยว่ามันคราวที่แล้วเนี่ยเขาก็ลือกันว่าหลุดจากห้องแล็บจีนใช่ไหมฮะโควิดอันนี้เนี่ยถ้าหลุดจริงก็มาจากรัสเซียและเป็นแบคทีเรียบางคนมองให้นี่กำลังทำแบบอาวุธชีวภาพอะไรกันอยู่หรือเปล่าหรือว่าทดลองอะไรที่มันแล้วมันลีกมันหลุดออกมาไงคราวที่แล้วก็รอบหนึ่งนะอันเนี้ยมันก็เริ่มมีการพูดถึงทฤษฎีนี้กันละเพราะโอเคคนกลัวว่ามันจะเป็นโรคติดต่อในภายในโลกของเราเนี่ยอันนั้นก็ส่วนหนึ่งแต่ว่าแล้วมันหลุดได้ยังไงมันด้วยเหตุผลแล้วพอมันเป็นจีนรัสเซียเงี้ยนึกออกไหมมันก็เลยแบบถูกโยงไปหลายทฤษฎีมากๆ
1: ครับอธิบดีกรมควบคุมโรคของเราระบุว่าจุดประสานงานกฎอนามัยระหว่างประเทศ
5: களுக்கு இணங்க இலங்கை என்பது உலகில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் சுற்றுலா தொழில்துறைகளை கொண்ட நாடுகளுள் 10வது இடத்தில் உள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு அறிமுகப்படுத்தப்படும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் இணைந்த சுற்றுலாத்துறையை மீள் திட்டமிடல் என்பதே எங்களின் அடுத்த இலக்காகும் எனவே அது உண்மையில் ஒரு சவாலாகும் உலகம் தொழில்நுட்பத்துடன் வேகமாக முன்னேறி செல்கின்றது அதற்கு சமமாக எங்களின் சுற்றுலாத்துறையையும் அந்த தொழில்நுட்பத்துடன் கைகோர்த்து வேகமாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இந்த AI தொழில்நுட்பத்துடன் எங்களின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது ஒரு புதிய விடயமாகும். இந்த புதிய விடயத்திற்கு பழகுவது அனைவருக்கும் உள்ள ஒரு சவாலாகும். சுற்றுலாத்துறைக்காக புதிய சட்ட மூலம் ஒன்றை நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வருகின்றோம். தற்போதுள்ள சட்ட மூலம் 2005 உருவாக்கப்பட்ட சட்ட மூலம். எனவே இன்று மாறியுள்ள தொழில்நுட்பத்துடன் புதியதாக மாற வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த பணியை நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். அதே போன்று எங்களின் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக இணையத்தின் ஊடாக நுழைவுச் சீட்டு வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு நாம் ஏற்கனவே சுமார் 50% பணிகளை நிறைவு செய்துள்ளோம். இந்த ஆண்டு நிறைவடையும் போது ஆன்லைன் நுழைவுச் சீட்டு முறைமை மூலமாக எங்களின் நாட்டின் அனைத்து பிரதான சுற்றுலா தலங்களையும் பார்வையிடும் வாய்ப்பினை மிகவும் எளிதான முறைக்கு கொண்டு வருவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம்.
7: யாழ்ப்பாணம் நல்லூரில் கோரி ஆயுதத்தால் தாக்கி பெண்ணொருவரை கொலை செய்து மற்றொரு பெண்ணுக்கு காயம் ஏற்படுத்திய சந்தேக நபர் ரயிலுடன் மோதி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 32 திருமணமான பெண்ணுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த சந்தேக நபரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாய்தர்க்கம் வலுவடைந்த நிலையில் கோரிய ஆயுதம் ஒன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் பலத்த காயமடைந்த குறித்த பெண்ணும் அவரது தாயாரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி மகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே சந்தேக நபர் நேற்றிரவு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நல்லூரை சேர்ந்த 38 ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
8: உள்நாட்டு செய்திகள்
9: வழங்கியது
10: 2 ₹25,000 வழங்கும் ஒரே லுத்தர் DLB வாசி டிக்கெட்டுடன் மேலும் பல பரிசுகள். 2 மந்திரம் DLB வாசி.
11: 35 மேலாக நாம் கட்டிருந்த பெயர் ஜனதா ஸ்டீல். நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற GI பாக்ஸ் பார், ரவுண்ட் டியூப், லிப் சேனல் அனைத்தும் தயாரிக்கப்படுவதால் ஜனதா GI டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தர மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா GI டியூப் ஆகும்.
12: ஃபேஷன் மக் ரிவார்ட்ஸ் கெட்டவே ₹5,000 அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 பாயிண்ட்ஸ். ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா அக்டோபர் 25 வரை மட்டுமே. ஃபேஷன் பாக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
8: வெளிநாட்டு செய்திகள்
7: ஏமனின் ஹோதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவுக்கு தமது நாட்டு படையினரை அனுப்ப பாகிஸ்தானும் துருக்கியும் தீர்மானித்துள்ளன. ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் துருக்கி நாடுகளிடையே முக்கிய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கடந்த ஆகஸ்ட் மாதம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஏனைய நாடுகள் அதற்கெதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவின் முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அண்மையில் தொடர் தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். கடந்த ஜூலை மாதம் முதல் ஏமனில் உள்நாட்டு போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் கட்டமைப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் பாகிஸ்தானும் துருக்கியும் படையினரை அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வேலைக்கான சம்பளம், வேலை நேரம், விடுமுறை மற்றும் தங்குமிட வசதிகள் போன்ற விவரங்கள் அடங்கிய ஒப்பந்த கடிதத்தை தெளிவாக வாசித்து விளங்கி அதில் கையெழுத்திடுங்கள். இந்த ஒப்பந்தம் பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டியது கட்டாயமானதாகும். நீங்கள் செல்லும் நாட்டின் சட்டப்பூர்வமான தொழிலுக்கான விசா உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுற்றுலா விசா மூலம் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வது சட்டவிரோத செயலாகும். அத்துடன் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்ல உள்ள நீங்கள் பணியகத்தினால் நடத்தப்படும் கட்டாய பதிவிட தொழில்சார் பயிற்சி நெறிகளை பூர்த்தி செய்து சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழில் பிரிவினருக்கு இது அவசியமானதாக காணப்படுகின்றது.
9: கனவு மெய்ப்பட
13: கனவு மெய்ப்பட
9: வழங்கியது.
14: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
8: விளையாட்டுச் செய்திகள்.
7: மொரீஷியஸ் அணிக்கு எதிரான சர்வதேச ஸ்னேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டியில் இலங்கை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மொரீஷியஸின் சென்ட் பியரில் இலங்கை நேரப்படி நேற்றிரவு இந்த போட்டி நடைபெற்றது. சீஷெல்ஸ் அணியுடன் கடந்த மாதம் நடைபெற்ற இரண்டு சர்வதேச ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. அத்துடன் பூட்டான் அணியுடன் நடைபெற்ற சர்வதேச ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டியிலும் ஆசிய கிண்ண தகுதிக்கான் கால்பந்தாட்ட போட்டித் தொடரிலும் சீன தாய்பே அணியுடன் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி வெற்றியை பதிவு செய்திருந்தது. இதற்கமைய சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளில் இலங்கை அணி தொடர்ச்சியாக ஐந்தாவது வெற்றியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேட்டது விளையாட்டுச் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைது செய்வதை தடுக்குமாறு முன்பிணை கோரிய ஷிராந்தி ராஜபக்ச நாடு திரும்பினார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் முட்டுக்கட்சியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த கஹந்தகம கைது. நாட்டின் நிதிசார் அறிவு 58% அதிகரிப்பு, பிரதமர் தெரிவிப்பு. இலங்கைக்கு யூரியா உரத்தை கொண்டுவரும் கப்பல் ஒன்று ஹோமோஸ் நீரிணையில் சிக்கியது. கப்பலை நாட்டுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக இணைய வழியில் நுழைவுச் சீட்டுகளை வழங்கும் முறைமை இந்த வருட இறுதிக்கும். போதை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு படைகளை அனுப்ப துருக்கியும் பாகிஸ்தானும் தீர்மானம். இத்துடன் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபஸ்டின் அடுத்த பிரதான செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
13: நியூஸ் ஃபஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: News First பிரதான செய்திகள்.
1: வழங்கியது
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசம்.

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது.
1: வணக்கம் தாயகம்
2: வழங்குவது மூன்று தொடக்கம் ஐந்து வயது கிடைப்பட்ட பிள்ளைகளின் நான்க்ரோஃபோ எச்எம்ஓ நாளைய நாளுக்கான இன்றைய போஷா.
3: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா, மெல்வா ரோலி தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணி.
4: நீரால் நெருங்கவே முடியாது.
5: மீண்டும் சாதனை படைத்துள்ளது. பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் தொழில் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்க இன்றே ICBT கேம்பஸுக்கு வாருங்கள்.
6: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
7: தட்டு தட்டாய் கட்டுங்கள், கட்டு கட்டாய் வெல்லுங்கள்.

0: நேரம் 7:34 நிமிடம்.
1: Success is yours.
2: வெற்றி உனதே.
3: நான் பல பேரை பார்க்கறேன், நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல ஒரு வீடு, ஒரு தெரு இல்ல, ஒரு கிராமமே இருக்கு, ஒரு குட்டி கிராமம். அதுல ராத்திரி ராத்திரி பேய் வரும். அதனால ஆனா அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய். நீங்க இப்ப கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம், எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பாரு. அது படிச்சுட்டு போயிரும், அடுத்த நாள் வரும், மறுபடியும் நாளை வான்னு. பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம், உன் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா, நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ படிச்சு அப்படியே பட்டொலி வீசி பறந்துருவே. நான் சொல்றேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எந்திரிக்க வேண்டாமா? 24 மணி நேரத்தை பிரிங்க. ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன், நான் பிரிக்கிறேன், நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன், சொன்னா நம்பணும். காலையில 7:45 காலேஜுக்கு போய் சைன் பண்றேன், 2 மணி வரைக்கும் காலேஜில் தான் இருப்பேன், அதுக்கு பிறகுதான் ஊரெல்லாம் சுத்துறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்க பேச்ச கேட்கறது இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து நான் பேசுறேன்.
1: Success is yours.
2: வெற்றி உனதே.
0: வனிதா, நீங்க எல்லாம் ஞானி,
4: நீங்க மகா ஞானி.
0: 4 மணிக்கு எழும்புறீங்களா, நீங்க எல்லாம் ஞானி.
4: இந்த 3 மணிக்கு எழும்புறவங்க லிஸ்ட்ல எப்படின்னு தெரியல.
0: அவங்க வந்து அது ஓவர் என்ன சொல்றது, ஆர்வக்கோளாறு.
4: ஆர்வக்கோளாறு. உங்க வேகம் எனக்கு சோகம்.

இதட்டு பாகம் மூன்றிலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபனி வானொலியின் ஊடாக. கர்த்தருக்குள் அப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய இன்பமான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அப்பொழுதுமே இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்லி இருக்கின்றார். அவர் நம்மோடு இருந்தால் நாம் திடன் கொள்ள நிச்சயமாக நமக்கு பலன் தருவார். ஆகவே நானும் நீங்களும் நம்புகின்றதான தெய்வம் நமக்கு எப்பொழுதுமே நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்க நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில்? ஆகவே எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ஆனந்த சந்தோஷத்தை நானும் நீங்களும் பெற்று வாழ வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் கிருபினை வானொலியினுடாக. உங்களுக்காக அடுத்த பாடல் இதய நாயகன் இசைத்தட்டிலிருந்தோ அளிக்கின்றது.